0: possible political debut has sparked comparisons with his former father-in-law, Rajnikanth. From the style statement to that spiritual imagery, the similarities haven't gone unnoticed. But can Dhanush recreate the political magic that Rajni almost did? Here's a look. Similarities galore, from the iconic look of all white to the Rudraksh to the sign-off. The buzz over Dhanush's political entry has led to endless comparisons with his former father-in-law Rajnikant. From the look, the same all-white outfit that Dhanush has now shifted to the Rudraksh around his neck, much like Rajni, who's known to be extremely spiritual and religious. And then, of course, we all know Rajni's political track record, or the lack of it.
1: Parliament. எலெக்ஷன்ல வந்து அந்த நேரத்தில் ஒரு முடிவு பண்றேன். சட்டமன்ற தேர்தல் வரும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து 34 தொகுதிகள் நான் போட்டிருந்தேன் சொல்லியிருந்தேன்.
0: Rajni has recently been in the headlines amid rumours of him being unhappy about Vijay becoming CM. So much so that he even had to clarify.
2: Stalin avargal vandha adu kolathoorla vandu thottathu enna konja sangalama irundhathu. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு வந்து நான் வந்து இங்கே விஜய் வந்து அது சிஎம் ஆகக்கூடாது, பவர் வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க, வேறு ஏதோ ரெண்டு பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் தான் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் போகாமல், ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் என்ன பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜயை வந்து நான் சும்மா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு நல்லதில்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிவிட்டால் அவருக்கு நல்லதில்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்ருக்கேன், அவர் சிஎம் ஆனதில்லை, நான் எனக்கு என்ன பொறாமை.
0: And amidst all this buzz, his former son-in-law's potential political entry has got everyone wondering. Is Dhanush trying to mold his image in politics as the Rajni phenomena that never was? Rajnikant's wife made it clear the superstar has no political plans, but has launched her own citizens initiative with the same message that Dhanush now propagated.
3: Makkal Mele is trying to bring the people together. It is trying to reform the people, give them some kind of knowledge to be together and harmony and such. Does this mean that there are possibility of Makkal Mele to become a political platform in the future?
4: See, governance, unfortunately, our country defines politics very differently. And also the current scenario of politics has been different. Right now, we are focusing on its social cause. We will build it up as a social entity. Right now, it will not be that. But we are creating local leaders. There will be people who come and work with us in every region. And if the strength, the how it develops is the strength we want to give to this whole movement and get all people to work for the nation, to the state, understand the importance of it. That's how it's going right now.
3: Is there a possibility for it onto political
4: movement? No, not right now. Right now, no.
3: Not right now.
4: Not right.
0: But let's be clear. Dhanush is no Rajni. He's a mega star, yes, but a superstar, not really. And so any political entry will be very different from what Rajni's could have been. Bureau Report, India Today. Tamil Nadu has a long, long history of film stars transforming their fan following into political power. From MGR and Jayalalitha to now, of course, Vijay to Kamal Haasan, the silver screen has repeatedly shaped the state's politics. Now, with buzz around actor Dhanush entering the political arena, here's a look at the stars who changed Tamil Nadu's political landscape forever.